சத்கதாசோக்குள்ள போயலாம். புர்கா மிர்கா தீர்த்தா தட்டாமே கா கேத்தா தீபாலோ மண்டலா கல்டா அவர் பண்டா அண்டு ஜெயர் உத்புஜா.